பத்து நீ யாக்கா ஒரு மொங்கல்லாம் மேலும் சி வேறு எட்டு பத்தாண்டு E sempre così.